0: ஐபுவான் நெட் நியூஸ் சத்திய அனாவரணை சமூக மம தரங்க சஞ்சார இந்திய கண்டாயம் சா ஸ்ரீலங்கா கண்டாயம் அத்திர தெவன டெஸ்ட் கிரிக்கெட் தரங்கே மேவன விட பவத்தினவா தரங்கே பிரதமின் பந்துடு பஹரதன இந்திய கண்டாயம் கடலு துணக் தேவி லக்குனு 188 கிராஸ் கருகன் சிட்னவா வைஷாவி ஜெய்ஸ்வால் லக்குனு 45 கிராஸ் கல அத்திர டேவிட் படிக்கால் லக்குனு 53 கிராஸ் கல பந்து எவிமேதி அசித பிரணாந்து கடலு தெகத் தவாகத் அத்திர லாயிர் குமார எக் கடலுக் தவாகத்தா நெட் நியூஸ் மீலங்க ப்ரோட்டு பிரகாஷ் சவச ஹத்தரட்
1: FM அனுபா FM அனுஹதராய் தஷும அட நெட் FM சத்தி அந்தய சத்தி அந்தய
2: ஸ்ரீ லாங்கேய மகாபொலவின் உபன் மிகிலியகே மிகிரி ஹண்ட நவதத் வாத்தலையட முகுவோ வகாய்